0: ஒரு தென காட்டு மேலா கசாகல கிரீன் சூப்பர் ஷாக்கா மாதிரி அத்துருக்கிய முள் ஏரியாவ நாரம்மல் கனி முழுகாம் போல கசாகல கிரீன் சூப்பர் இவ்விதரம் நிறைய உபய அத்தியாதி முதல் சுரட்சித ஆயோஜன கிரமியாக்கு செய்யும் கரு வட திகல பிரதிலாவ லபா கண்ண தென்ம கதா கரான கசாகல பிளான்டேஷன் பிந்துவ எக்கை விசை ஹத்ஸே ஹத்த ஹத்தை அசோ ஹத்த கசாகல சமூக வியாபாரிய வெத்தின்
1: மாராந்திக டெங்கு மதுவான்கின் ஆரக்ஷாவட்ட பெங்கிரி அடங்கு சித்தாலேப்ப மொசவே ஸ்ப்ரே சியட சியக் ஸ்வாபாவிகாய் சமட ஹித கராய் சித்தாலேப்ப மொசவே ஸ்ப்ரே மதுருவான் பலவாஹரண விசேஷஜ்ஞா
0: மந்தாரம் ரே வித் தரங்கா
2: யன்னோனு நாம ஜீவிதவலிங் அஹிம்சக ஹித் ප්‍රේතයන්ගෙන් යක්ෂයන්ගෙන් පුරෝලා එයා යන්න මෙ යනවා තරංග දෙවියෝ හිත්වලට වඩින්න උත්සාහ කරද්දි හැංගෙන්නේ ආයමත් අර යක්ෂ සිත්ලං කරගන්න ඉතින් ආදරයට මංමුලා වුණාම හිතෙන්නෙම දැනෙන්නේ මෙහෙමයි දෙවියන්ට ලං වෙන්න දෙන්නේ නැ යක්කෝ හොඳයි කියලා හිතෙනවා ඒ හිත්වලට දෙවියන්ගේ බැල්ම දැනෙන්නේ නැතෝ යනවා ටික ටික හිත්තුල පුදුසුන් දරාන සිත් පුදන්නේ මේ යක්ෂින්ට. ඊට පස්සේ දුක් විඳින ඒ හිත්වලට ඒව සූපත් කරගන්න තොවිල් නටලා පිදේනි දීලා හෙම්බත් වෙනවා ඒත් යක්කුන්ට. අනේ ඒකයි සත්‍යම ආදරය මෙච්චරම දුක් විඳින තරංග. දෙවියන් ළඟ ඉද්දි අපි හොයනවා යක්කුන්ව. මිලාන් මාලක